ஆஜி ஒருஜ் வெளிக்கலும் தாக்கா சனிதம் அதே சத்தம் வந்து நச்சி ஏனி வச்சு நான் அப்ப ரோங்க சத்து கோவிலுக்கு ஷாமிலிக்கு.